முடியும். சாஹிப் ஹோய் தயால கிருபா கரே தா சாயி காசராய் ஜி. சோ சேவக சேவா கரே ஜிஸ்னு ஹுக்ம மனாய் ஜி. ஹுக்ம மன்னே ஹோவே பரவான தா கஸ்மே கா மேல் பாய் ஜி. கஸ்மே பாவே சோ கரே.